0: sim na chu cho ra ma to yo ma ri am hang la yu ma sho da
1: Tak sha hu gu la Ni xin zu yu xia jie he xiao ren Qin zu a xia hang la yu xia si ri bei
0: Ma qian bu cha sun ma ran ga ra da duo qi tu ba
1: 不知阿家行了又买下肉，我阿家行了了搞不卡这一年，就叫人这种啊，就叫人这么个是不对。就叫陈明杰，其实有些事嘛的，阿家行了又些事嘛的。
0: 爸爸。